இருக்கிறாரு. காவல் துதுனோ பண்டது பழனிருக்கி சர் ஜுக ஜுகு வேதானாலே காவன் துதுனோ மோகனியா மன மோகன சுர்கமாச்ச பயாலே காவன் துதுனோ ரத்னி உபாய தேரே அடசட தீர்த்த நாளே காவன் துதுனோ ஜோது மகாபல சூரா காவன் துதுனோ காணி சாரே காவன் துதுனோ காண்ட மண்டல் பிரம்மண்டா கர் கர ரக்கே தேரே தஹரே சேய் துதுனோ காவன ஜோ துது பாவன ரத்தே தேரே பகத்து ரசாலே ஹோர் கேத்தே துதுனோ காவன சே மே சேத்தனாயாவன நானுக்கு கியா பீச்சாரே

ஆகத பிரம்ஞானிக மன பரமானந்த பிரம்ஞானிக அர்சத ஆனந்த பிரம்ஞானி சுக் சாஜ்மி வாசனானு பிரம்ஞானிகா நஹி பினாது பிரம்ஞானி பிரம்மகா பேத்தா பிரம்ஞானி ஏக சங்கேதா பிரம்ஞானிகா ஏகேந்த பிரம்ஞானிகா நிர்மணமந்த பிரம்ஞானி சிகரே பிரபாப பிரம்ஞானிகா படபிரதாப பிரம்ஞானிகா தர்சபட பாகி பாய பிரம்ஞானிகோ பர்பல ஜாய பிரம்ஞானிகோ கோஜே மே சரணானு பிரம்ஞானியா பரமேஸ்வர பிரம்ஞானிக்கு கீமத் நாஹே பிரம்ஞானிகா சகல மன மாஹே பிரம்ஞானிகா கவுன் ஜானே பேத பிரம்ஞானிகோ சதா அதேச பிரம்ஞானிகா கதையானா ஜாய அதாஹியர் பிரம்ஞானி சர்வகா டாகுர் பிரம்ஞானிக்கு பிரம்ஞானிக்கு மீது கவன் புகானே பிரம்ஞானிக்கு காத்த பிரம்ஞானி ஜான பிரம்ஞானிகா அந்திரா பார நானு பிரம்ஞானிகோ சதா நமசகார் பிரம்ஞானி சப் சிருட்டுகா கர்த்தா பிரம்ஞானி சத் ஜீவனை மர்த்தா பிரம்ஞானி முகத ஜுகத ஜீகா தாத்தா பிரம்ஞானி பூர்ணபுருகிதாத்தா பிரம்ஞானியா நாத கா நாத பிரம்ஞானிகா சபுபிரஹாத்

சர்வங் திராணம் சர்வங் கர்மங் சர்வங் தர்மங் சர்வங் ஜுக்தா சர்வங் முக்தஹார சாவல் சாந்தவை பிரசாத். நமோ நர்க்கநாசே ஹதயவங் பிரகாசே நங்கங் சுரூபே அபங்கங் விபூதே பிரமாதங் பிரமாதே சதா சர்வசாதே அகாத சுரூபே நிர்வாத விபூதே அனங்கீனாமே திரிபங்கி திரிகாமே